0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 6:10. நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் TM சௌந்தரராஜன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கி இருக்கும் இந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

0: எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது சம்ஸ்கிருத செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிச்சா ஜா. அத வார்த்தாஹ. சன்சதா ஜன்ம மிருத்யு பஞ்சீகரண விதேயகம் பாரிதம். ராஜ்யசபையா ஹ்யஹ ஏதஸ்மை அனுமோதனம் பிரதத்தம். தத் பூர்வமேவ ஏதத் விதேயகம் லோகசபையா பாரிதம் ஆசீத். கேந்திரிய கிரஹ ராஜ்ய மந்திரி நித்யானந்த ராய ராஜ்யசபாயாம் ஏதத் விதேயகம் பிரஸ்துதவான். அனேன நவஷஷ்ட்யதிக நவதசசததம வர்ஷஸ்ய ஜன்ம மிருத்யு பஞ்சீகரணாதிநியமே சன்சோதனம் பவேத். யேன ஜன்ம மிருத்யோஹ பஞ்சீகரணே விலம்பஹ ந பவேத் ததா சமயே ஏவ பஞ்சீகரணம் பூயாத். லோகசபையா ஹ்யஹ விநியோக விதேயகம் அபி பாரிதம். ததஹ பரம் லோகசபாயாஹ காரியம் ஆதிவச பர்யந்தம் ஸ்தகிதம். சர்வோச்ச நியாயாலயேன கேந்திர பிரசாசனாய நிர்தேசஹ பிரதத்தஹ யத் வைத த்ருதிய பக்ஷ யானாபிரக்ஷணம் வினா இந்தன விக்ரயஹ ந பவேத் இதி உத்தேஷ்யேன பிராயோகிக பரியோஜனா நிர்மீயதாம். நியாயமூர்த்தி சஞ்சய கரோலஹ ததா நியாயமூர்த்தி பிரசாந்த குமார மிஸ்ரஹ அவததாம் யத் பாரதஸ்ய மார்கேஷு சஞ்சரந்தேஷு யானேஷு பிராயஹ ஷட் பஞ்சாஷத் பிரதிஷதம் யாவத் யானானி வைத த்ருதிய பக்ஷ யானாபிரக்ஷண விஹீனானி சந்தி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். காலை 7:15 திரை இசை, 7:30 காட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9 அரங்கிசை. இதில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 30 லய விநியாசம். இதில் திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்னகிரி ஆர் சதீஷ் ஆகியோரின் தவில் இசை இடம்பெறும். 2:45 திரை காணும். 3 மதுரம் மதுரம் இ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை யாவும் டெல்லி அஞ்சல். மாலை 5 அரங்கிசை. இதில் அனிருத் சேதுராமன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், திரு

திருச்சூர் கேசுதேவ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், 7:50 செய்தி கதமம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து ஹிந்தி விமர்சனம் டெல்லியிலிருந்து, 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சா கபிஷகே, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகாணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

காணாமற் போனவர் பற்றிய அறிவிப்பு பட்டாபிராமைச் சேர்ந்த அனிதா என்பவரை கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 37, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ். காணாமற் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: பட்டாபிராம் காவல் நிலையம், 9498100092. பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் தொலைபேசி எண்: 9498102655. காவல் கட்டுப்பாட்டு அறை எண்: 8754470100 அல்லது 9498101496 அல்லது 100. காணாமற் போன அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்ந்து திரை இசைப்பாடல்கள். பாஷா படப்பாடல் பாடியிருப்பவர்கள் கே.ஜே.யேசுதாஸ், சித்ரா.

0: நிறைவாக கேட்டோம் பகல் நிலவு படத்திற்காக பி சுஷீலா ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரைக்கானத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆத்சவிரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் பெங்களூர் டேஸ் படத்திற்காக விஜய் யேசுதாஸ், சச்சின் வாரியர்ஸ், திவ்யா எஸ் மேனன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அச்சம் என்பது மடமையடா படப்பாடல் பாடியிருப்பவர்கள் சித் ஸ்ரீராம், ஆர்யான், தினேஷ், கனகரத்னம், அபர்ணா நாராயணன் ஆகியோர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அடுத்து நந்தினி ஸ்ரீகர் குரலில் ஒலிக்கிறது ரெக்கப்பட பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:46 நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாஹுபலி படப்பாடல் பாடியிருப்பவர்கள் ரம்யா பெஹாரா, தீபு.

0: தெரி படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரேகான். மீண்டும் திரை இசை பாடல்கள் இன்று காலை 10:30 மணிக்கு சுகமான ராகங்களில் கேட்கலாம். இந்த அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டிவி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீலக்ஷ்மி வராகம் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆபோகிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:21:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் NS காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். RD ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், களக்காடு KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் அனிருத் சேதுராமன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், திருச்சூர் கேசுதேவ் அவர்கள் மிருதங்கம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी। भारतीय ध्वज वाला वाणिज्यिक पोत एमएसवी फैज नोरे ओलिया कल यमन तट के पास हमले के बाद लाल सागर में डूब गया। पोत पर सवार सभी 14 नाविकों को सुरक्षित बचा लिया गया। हमारी संवाददाता ने बताया है कि इनमें 13 भारतीय थे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களே, 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இப்பொழுது கேட்போம் சுகமான ராகங்கள். முதலில் வருகிறது மோகமுள் படப்பாடல், பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர ஹர சூரியகர்.
4: பெரிய தம்பி பட பாடல் பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:43:55 நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிறது ரிதம் படப்பாடல், பாடியிருப்பவர் சாதனா சர்கம்.

சீவல பெரிபாண்டி படத்திற்காக ராஜகோபால், சுஜாதா மோகன், ஸ்ரீகாந்த், நெப்போலியன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து அதிரடி படைப்பட பாடல் பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை 11:10 திரைகாணத்தில் கேட்டு ரசிப்போம்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: வரிசையில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ். भारतीय रिजर्व बैंक ने

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:18 30 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து விஸ்வரூபம் படப்பாடல் பாடியிருப்பவர்கள் கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன்.
2: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
3: மாயா மாயா
2: ஆயர்தம் மாயா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
2: நேரம் 11:25. 25 நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலை வரிசையில் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவாக திரைப்பட பாடல் பாடியிருப்பவர்கள் விஜய், யேசுதாஸ், ஸ்வேதா மோகன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் கேட்போம் செவிக்கினிய குரல் அமுதம்.

0: அறிவு நலத்தால் சிறந்து விளங்கும் அறிவாளர்கள் பொதுப்பெண்டிரின் இழிந்த அழகை தேட மாட்டார்கள். குறள் எண் 915 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர்.
0: அறிவு நலத்தால் சிறந்து விளங்கும் அறிவாளர்கள் பொதுப்பெண்டிரின் இழிந்த அழகை தேட மாட்டார்கள். குறள் எண் 915 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் பருகினோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

பகல் 1:10 இசை மலர். இதில் என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 30 ஐயவின் நியாசம். இதில் திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்னகிரி ஆர் எஸ் சதீஷ் ஆகியோரின் தவல் இசை இடம்பெறும். 2:45 திரைகாணம். 3 மதுரம் மதுரமி சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 அரங்கிசை. இதில் அனிருத் சேதுராமன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். 7:50 செய்தி கதமும். 8 சன்செட் சமீக்ஷா. 8:15 திரைகாணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா கா விஷகை. 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகாணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து திரைகாணம் கேட்போம். பாடல்களை கேட்பதற்கு முன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: புதிய பறவை படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல் முதலில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கர்ணன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஏ ரிமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 12:17 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து படகோட்டி படப்பாடல் பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆண்டவன் கட்டளை படத்திற்காக TM சவுந்தரராஜன், P சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை ரசித்த நிகழ்ச்சி திரைகானம்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்தநாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது தெலுங்கில் செய்திகள்.

0: சிறப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: டாக்டர் எஸ் சி சிவ சிதம்பரம் பாடியுள்ள பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன், பாடலை இயற்றியுள்ளார் ஈரோடு தமிழன்பன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலு ஆகியோர் பாடியுள்ள பாடலுக்கு இசை ஷியாமலா சாமி, பாடலை இயற்றியுள்ளார் ஐ முகமது அலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஷாமலா சுவாமி இசை அமைத்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றியுள்ள பாடலை பாடியுள்ளார்கள் எஸ் லதா, வி ஸ்ரீபதி ஆகியோர்.

100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் NS காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். RD ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், களக்காடு KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து நின்னு வினாகா என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

மதியால் வித்தகனாகி என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் சுருட்டி ராகம் ஆதித்தாளம் நிறைவாக.

லயவிநியாசத்தில் இதுவரை திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்னகிரி ஆர் எஸ் சதீஷ் ஆகியோரின் தவில் இசை கேட்டீர்கள். இனி திரைகானம் கேட்கும் முன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி கேட்கலாம் புன்னகை மன்னன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்சர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைகானத்தில் அடுத்து கேட்கலாம் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
3: லவ் லவ் லவ்

அப்பளாலு புலிஹோர தப்பளாலு மஜாரே அப்பளாலு புலிஹோர தப்பளாலு வத்வாரே பாயசாலு நிலவ நாக்கே தாலு விவாக போஜனம்பு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: கல்படை கட்டணா ஸ்வயமஹி கட்படை பாரதிய சேனா.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் செந்தூரப்பூவே. திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடியது.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 5 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் அனிருத் சேதுராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், திரிசூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஏரா நாப்பை என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணம் தோடி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அனிருத் சேதுராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், திரிசூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ரகுபர நன்னு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, ஆதி தாளம்.

அரங்கிசியில் இதுவரை அனிருத் சேதுராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், திருசூர் கே. சுதேவ் அவர்கள் மிருதங்கம்.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:10 இளைய பாரதம், 7:50 செய்தி கதம்பம், 9:30 சர்ச்சா கே விஷேகை, 10

பத்துக்கு விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 3:10 இனிய ராகம் டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4:10 பொங்குமங்கலம், வாணியம்பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வேலூர் சிபி திகாராமன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் தாரிணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 6 சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், 6D ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். 11:10 மல்லை பூதண்டா, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலரில் எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 5:00

திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி கதம்பம். செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி

0: திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: ஆரோக்கியமான குழந்தைகளே நாட்டின் எதிர்காலம் என்பதை மையப்படுத்தி உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு வார காலத்தில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தாய்ப்பாலின் மகத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. குழந்தை பிறந்ததும் உடனடியாக தாய்ப்பால் வழங்குவது துவங்கி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாய்ப்பாலை வழங்காமல் இருந்துவிடக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். தாய்ப்பால் வழங்குவது குறித்து பல்வேறு தவறான தகவல்கள் வதந்திகளாக பரவி வரும் நிலையில் மருத்துவர்கள் தாய்ப்பால் வழங்குவதன் அவசியம் குறித்து இந்த வார விழாவில் எடுத்து கூறுகின்றனர். தாய்க்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் கூட தாய்ப்பால் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர்கள் இந்த வார விழாவில் எடுத்துரைத்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா சேவை சங்கத்துடன் இணைந்து கொண்டாடப்பட்டது. இதில் மருத்துவர்கள் கலந்து கொண்டு மகப்பேறு ஆலோசனை பெற வந்திருந்த தாய்மார்கள் மற்றும் குழந்தை பிறப்பிற்கு பிறகான தாய்மார்களுக்கு ஆரோக்கிய உணவு பெட்டகங்களையும் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், அரிமா சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.
2: இந்த சாப்பாடு சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து வயிறு வலி வந்துரும், மாந்தம் வந்துரும், அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். அதை விட முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா முதல்ல வர கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, அந்த சீம்பால் வந்துட்டு எப்படின்னா இப்ப நம்ம தாய்ப்பால கூட நம்ம அந்த புட்டிப்பால் வந்து கொடுக்கலாம், ஆனா அந்த சீம்பால வந்து மறு உருவாக்கம் பண்ண முடியல எந்த ஒரு பிரைவேட் கம்பெனினாலுமே இதுவரையுமே பண்ண முடியல. அப்ப அதோட மகத்துவம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வர அந்த சீம்பாளுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே, அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும். எமோஷனலா சப்போர்ட்டிவா இருக்கணும். உங்களோட கணவரோ இல்ல வந்து மற்றவர்களோ உங்களுக்கு வந்து தாய்ப்பால் சரியா வரல, அதனாலதான் புள்ள அழுதுகிட்டு இருக்கு, வேற எதுவும் தொந்தரவுகள் இருக்கு, அதனாலதான் வரமாட்டேங்குது சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க மனவுச்சலுக்கு உண்டாகணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்க வெயிட் ஏறுது, டெய்லி யூரின் போறாங்க அப்படின்னாலே பால் கரெக்டா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்க எல்லாமே சாப்பிடலாம். வெளியில இருக்கக்கூடிய துரித உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ற இந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம், இதுல சேர்க்கக்கூடிய அந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி சேர்த்துக்கிறப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாந்தி வர்றது, வயிறு வலி வர்றது, இந்த மாதிரி வரலாமே தவிர்த்து மத்தபடி வீட்டுல சமைக்கிற அனைத்து உணவுகளுமே நீங்க சாப்பிடலாம். எந்த வித தடைகளுமே கிடையாது உங்களுக்கு. யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. குழந்தை வந்து வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வெயிட் போய் பார்த்து செக் பண்ணுங்க, வெயிட் நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க பயந்தே தேவையில்ல. தாய்ப்பால் மட்டும் கொடுங்க, எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே சரி தாய்ப்பால் மட்டுமே எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருங்க.
0: சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பார்கள். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வெகுஜன மக்களால் நெசவு தொழில் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக கைத்தறி நெசவு அதன் தரம் மற்றும் துல்லியம் காரணமாக பெயர் பெற்று விளங்குகிறது. கைத்தறியில் பட்டு சேலை தொடங்கி எண்ணற்ற பல ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. விசைத்தறியில் விரைவாக சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கைத்தறியில் உருவாகும் சேலைகளுக்கு தனி மவுசு இன்றளவிற்கும் உள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கைத்தறி நெசவாளர்கள் கௌரவப்படுத்தப்படுவதுடன் கைத்தறி பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வம் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தப்படுகிறது. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய அளவிலான கைத்தறியை இயக்கி பார்த்த அவர் கைத்தறி ஆடைகளை அதிகம் வாங்குவோம் என்ற உறுதிமொழி கையெழுத்து இயக்கத்தினையும் தொடங்கி வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் குழந்தை தொழிலாளர்கள் இன்றி சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை முறையை பொதுமக்களும் இளைய தலைமுறையினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்வு 3 நாட்களுக்கு நடத்தப்படுவதாக கூறுகிறார் சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநர் தென்னரசு.
4: கைத்தறி என்றது நாடு முழுவதும்

0: 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்கிறவங்க, அவங்க எல்லாரும் வெறும் துணியை மட்டும் நெய்யலை, நம்முடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம பல ஜெனரேஷனாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்றைக்கும் கைத்தறியில் எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில் உன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
1: துணிகளுக்கு இயற்கை சாயமிடுதல், பல்வேறு டிசைன்களை கைப்பட உருவாக்குதல், கைத்தறி இயங்கும் விதம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் இந்த அரங்கிற்கு வந்து கைத்தறியின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்டனர். மேலும் தங்கள் கைப்பட பல்வேறு டிசைன்களில் துணிகளில் அச்சிட்டனர்.
2: தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா குறித்து எமது தென்காசி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் குற்றாலம் கலைவாணர் அரங்கில் 5 நாட்கள் நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது நாளாக தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமக்கு பரிசாக அளிக்கப்பட்ட பொருட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 பொருட்களுக்கான ஏலம் இன்று முதல் அடுத்த மாதம் 5 தேதி வரை நடைபெறுகிறது என்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கிடைக்கும் நிதி சமூக பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசியல் சாசன சட்டப்பிரிவு 370 மற்றும் 35A நீக்கப்பட்ட கடந்த 7 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் பரந்த அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், தொழில் முனைவு, விளையாட்டு போன்ற துறைகளில் வாய்ப்புகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கையெழுத்திடப்பட்ட 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் நமது நாட்டின் தேயிலை, கைவினைப் பொருட்கள், வேளாண் ஏற்றுமதி உள்ளிட்டவை இனி உலக அளவில் அதிகம் விற்பனையாகும் பொருட்களாக திகழும் என்றும் இதன் மூலம் விவசாயிகள், மகளிர், இளையோர் உள்ளிட்டோர் பயனடைவர் என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான பர்கினா ஃபசோவின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கரமோகோ ஜீன் மேரி மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த ஏப்ரல் மாதத்தில் அந்நாட்டிற்கு மனிதாபிமான உதவியாக 1000 மெட்ரிக் டன் அரிசி வழங்கியுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆதார் எண் வைத்துள்ள அனைவருக்கும் இலவசமாக மொபைல் போன் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுவது போன்ற காணொலி பதிவு குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கு ஒன்றின் மூலம் போலியாக உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற எத்தகைய அறிவிப்பையும் பிரதமர் வெளியிடவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து myscheme.gov.in என்ற அதிகாரப்பூர்வ தளத்தில் சென்று அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
4: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: சில நொடிகளில் தொடர்வது சன்செட் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல்.
1: ஏ ஆகாஷ்வாணி ஹை, அப் ஆப் சர் ஃபிரோசி சே சன்சத் மே ஆஜ் ஹுயி கார்யவாஹி கி சமீக்ஷா சுனியே. பஹலே ராஜ்யசபா, லேகக் ஹை பிடிஐ பாஷா கே மாதவ் சதுர்வேதி. ராஜ்யசபா மே ஆஜ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் கேட்கும் முன் விளம்பரம்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: நாடு பாரதிய சேனா.
1: பாரதிய சீனா கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் ஜோ பட பாடல்.

0: பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் வாரிசு படத்திற்காக அனிருத் ஜோனிட்டா காந்தி பாடிய பாடல்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா?

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். இட் இஸ் 30 minutes past 10. யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு ஆன் 100.1. வெல்கம் டு திஸ் ஈவினிங்ஸ் எடிஷன் ஆஃப் எம் டைம் வித் மீ ஷிஃபாலி. இஃப் யூட் லைக் டு லிசன் டு யுவர் ஃபேவரட் இங்கிலீஷ் சாங், வாட் யூ நீட் டு டூ இஸ் ஹெட் ஆன் டு tinyurl.com/airmysong and comment tune in. To request for your favorite song, what you need to do is head on to tinyurl.com/airmysong. Fill out that simple form with just basic details like your name and of course your song request and send it in. And of course, please be tuned in and we will listen to your favorite English and Western music tunes. Welcome to the show, Shama Ma'am, Sivdas Sir and Christina. Shama Ma'am, to begin things, here comes In Excess with Afterglow.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 11:37 நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒழிக்கவிருப்பது உத்தரவின்றி உள்ளே வா படத்திலிருந்து எல் ஹரீஸ்வரி, எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

முகம் பார்த்தது இன்னொருவன் முகம் பாராதே பாராதே சுந்தரி சுந்தரி என் முகம் பார்த்தது இன்னொருவன் முகம் பாராதே சுபாஷினி மதாங்கினி சுபாஷினி.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ.

0: உனக்கும் எனக்கும் பொருத்தம் மிகுந்த ஜாதகம்
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வெகுளிப்பெண் படத்திலிருந்து பேசு ஷீலா பாடல.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது தேரோட்டம். படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: நல்ல வழி சொன்னான் இருவருக்கு.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தேன்கி என்னும் படத்திலிருந்து பி சுஷீலா பாடல பாடல்.
1: தேன்கிண்ணம் பருவத்தில் பெண்ணொரு தேன்கிண்ணம்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைகானம். சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

ஜவான் பாடத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் பிரியா மாலி இணைந்து பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் நள்ளிரவு 12:31:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:30 3:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். பி. சுசிலா, டி. எம். சௌந்தரராஜன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

அம்மாடியோ தனனான தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: India's education sector. In a social media post, Mr. Joshi said that during the meeting, they deliberated on measures to enhance the quality, accessibility and inclusiveness of education while accelerating the effective implementation of flagship programs. India enjoyed a mixed day at the Korea Masters Badminton Tournament in Assam, with seven players advancing to the second round of women's singles, while all six men's singles players crashed out in the opening round. The women's singles, Anmol Kaur, Tanvi Sharma, Mansi Singh, Rakshita Ramraj, Ashmita Chaliha, Isharani Barwa and Shriyanshi Vali Shetty progressed to the second round with impressive victories. Women's doubles pair Sonali Singh and Ritika Thakur and mixed doubles combination of Shruti Mishra and Ishan Bhatnagar also entered the second round. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் சிபி டீகாராமன் அவர்கள் தவில் முதலில் ஸ்ரீ கணபதி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சௌராஷ்டிர ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் இயற்றிய சங்கர பூஜித என தொடங்கும் பாடல் சாருமதி ராகம் சதுஷ்ட ஏகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் சிபி டி காராமன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் பில்லா திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: அடுத்து திருவருள் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்கள்.
1: முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம்.

முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட

மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை.

கடவுள் இல்லை பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை. மலைகளில் சிறந்த மலை

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வடைமாலை திரைப்படத்திற்காக டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா குரலில் ஒலிக்கும் பாடல்.